பட்டமையோ ரருவான் உங்களை உங்க வாக்கொரு ஜீசோவோளோ மார்க் சாப்டர் 14:3 கண்ணன் மாம் கைங்கன் பண்ண ஜீசோம் நீ நான் உன்னாலன் கிரி மங்க யாக்கு பித்தனேன் நத்த கைங்கன் குவாமன் ஜாய்மன் குழா கிரி மங்க காங்காச்சிலிம் நான் கைங்கன் பண்ண ஜாய்மன் மஞ்சி நான் ரீரிமி புருந்தியோ கைங்கன் புடாக்கேன் மறு நான் பண்ண லிங்கன் பிச்சுவாய் வாக்கொரோனோ கையக்க விக்கரா பல பட்டமின் பந்தம்பலைய கொழுங்கியன் கோங் முணுங்கறிமேன் மறு நுச்சுரோ பந்த யுள்ங்கோம் க குச்பருவனம் நான்கைங்கன் ஊங்குளை உவாக்குறோ க வற்புறும் பந்தாங்க உவாக்குறோன் திக்கன் மழைமேன் மறு ருப்பிய முரு கைமேன் க லப்துமன் நண்பன முழுக்குறியன முணுங்கறிஞ் பல ரருவனன் ஊங்குளை உவாக்குறோம் ஜீசுவளின் முழுக்குறளே கத்தனாலும் பந்த யூழ்ங்குயும் வரையுந்தன தைக்குவனன் பிச்சனன் நான் உன்னு தாங்கோ உங்களை உங்குவாக்குறோம் ஜலத்துவான் நுனு வரி தாங்க ஜல்லிம் ந ருப்பிய உன் முருக்கை உன் க ருப்பியம் நுனு வரி பனகுங்கறாங்குன்னா முரு விக்மி நான் யோருங்குஞ்சு வரான் பல நான் ஜீசும் கருவன் தனாலுங்க பிச்சனான் குங் நரும்மா வரானான் நான்காவல் வரானான் மழை வைத்துவா தங்கும் நான் உவாக்குறோன் பிச்சுவாயங்க ஜாம ஞாக்குன்னு உன்னம் பண்ண உரு விக்ம யோருங்கு வரா நரு கைங்க நீனை நுமலிங்குழு ஜீனால் பிச்சுளிங்கோ நாக்க வர நானன் தங்கும் கையங்காரு மலைங்கு குளிச்சேன ரக்கழம் பந்த பழக்கத்துங்கரை யூழ்ங்கும் வர தங்கும் தாவு ரக்கழ நம்பி பி வலா டாம்புளி உமும் கங்கா குயனதனால் பழக்கத்து ஜினாக்குழி பட்டமி உழுவிம தாவோ பந்த நானன் ஞாக்கு ஜாம பிச்சுவாய் உங்குவாக்குறு காத்துழா க குழுக்குன்னு பந்தா இதன்கு யூழ்ங்கும் வர பிச்சுவாய்